ஆயினார். ஆண்டா, அதெல்லாம் ஒரு அவனுண்டத்தா? அந்து கொத்தானு தானே அந்து ஒரு உலாய்க்குது. ஆனா யானே கேண்டுண்டாண்டா என்ச கொத்தாப்பினி ஐக்கு வராது ஆனு லெத்ததே கேனே.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யான் நடிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

தர நிற்குது. கொஞ்சம் கை தரைக்கு போகிறது, கொஞ்சம் கை நீருது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி திருவனந்தபுரட்டு அவஞ்சி மூர்த்தி துயரத்தை கொண்டு மூஞ்சி வாக்கில் உண்டாய் அஞ்சித்தினா சேஷசாயினா பரமாத்மே யாப்பல் அருண கார முதலிடு லக்ஷ்மி தேவி உள்ளாள் காரு ஒத்து வந்து கண்ணனிட சேவை கொஞ்சி புக்க லக்ஷ்மி நாராயணர் பூர்ணஸ்வரூபடித்தனே அதில் அனுகிரக லோகம் லெக்கா கண்ணனை விடையினானாக போல பார்த்துருந்து பத்தொன்பது மண்டபம் போயிரு. இத்தொருத்தும் சுமார் ஏழு அவத்தாருள் ஆசண்டு லக்ஷ்மி தேவியில் ஒட்டிக்கு போந்தித்தார். ஈ பொறுத்துக்கானாக வைகுண்டலோ கொடு இஞ்சனே கண்ணனி புடிதி உப்பு நஞ்சின சந்தர்ப்படு நாராயண தேவியருக்கு முன்னடைஞ்சு தெளிக்கே பத்தினி அது தெளித்து வந்து உப்பு நேப்பாலா அந்த ஏப்பால இஞ்சாந்த நஞ்சின கொஞ்சம் தெளிக்கே பத்துட்டு அவன் மலைகாச்சிடறான் லக்ஷ்மி தேவிக்கு அதுக்கு ஏனுவாள் தாய தெளித்தார் என்ன மதிமாயா அப்படின்னு மந்தரதார மாதிரி தெரியும் தாத விசேஷ இனி இஞ்சின சங்கல்பம் வந்தார் ஈர் தெளிப்போடு பயிட்டு தாதான வஞ்சி உலாயிடு தானே வஞ்சி குட்டு போடு என்னடா பண்ணின குட்டு எஞ்சினவு பண்ணலேன்னு வன்பாடு. அப்பகா நாராயண தேவி அஞ்சிஞ்சின வந்து சத்தியால் அத்து மாறாயுது தானும் கொஞ்சம் ஆலோசனை ஆண்டு ஈத்தினேட்ட மத்தியில் காத்து தானே கொஞ்சம் பொசத்தா ஓடத்தா எஞ்சினா அந்த ஆலோசனை மனப்பினாக்கா வஞ்சி அக்கலுக்கு பத்து நஞ்சினா ஒன்று பண்ணுது தாதா அது பண்ணு.

என் துலுப்பூஜி ஆண்டா என் புளிப்பற பல்லின் வேண்டாம் என் பண்ணில பேருக்கு சாதி.

வீணா ஃபைஸ்மியர்னு சொல்லிட்டு குடிஞ்சு பதா எங்கில் எல்ல எல்லஞ்சி மதிமை அப்புண்டு சங்கீதா பப்பன் புக்கா ஜோஸ்வின்.